ஜனம் சுனை தும்னு சுனைய கூஞ்ச் யே கூஞ்ச ஹை உஸ் பாரூத் கி ஜோ தும்னு மேரி ஜெயில் கே நிஹத்தே கைதியோ பர பர்சாயா யே கூஞ்ச ஹை உன் கைதியோ